0: ஸ்விங்கர் சேல்ஸ் அண்ட் சர்வீசஸ்.
1: எல்லா தரம் தையல் மெஷின்களும் ஹோல்சேல் அண்ட் ரீட்டெயில் விலைக்கு.
2: ஸ்விங்கரில் பவர் மெஷின்களுக்காய் பிரத்யேக ஷோரூம்.
0: ஸ்விங்கர் சேல்ஸ் அண்ட் சர்வீசஸ், பழவங்காடி, திருவனந்தபுரம். 4246971
3: மண்ணந்தலையோட பிரகதி வங்கிக்கு மாற்றி கூட்டிக்கொண்டு ஏவருடைய மனசில் ஓர்மகள் சம்மானிக்கா திருவனந்தபுரம் நகரசபா மண்ணந்தல ஒருக்குன மண்ணந்தல ஓணம் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22 வைகுநேரம் 4 மணிக்கு விளம்பர கோஷயாத்திரையோடு கூடி ஆரம்பிக்கும்.
4: அம்யூஸ்மெண்ட் பார்க், சாம்ஸ்காரிக சம்மேளனங்கள், மெகா ஷோ, போட்டிங், பக்ஷிமேள என்பவையடங்குன ஈ ஃபெஸ்டிலேக்கு ஏவருக்கும் ஸ்வாகதம்.
5: நல்லது வாங்க நல்லிடம் பாரத் பர்னிச்சர், பள்ளிமுக்க பேயாடு.
6: எல்லா வித பர்னிச்சர்களும் ஹோல்சேல் விலைக்கு ரீட்டெயில் விற்பனா.
5: 0% பினான்ஸ் சௌகரியம் லபியமாக.
6: குணமேன்ம விசுவாசத்தின் பந்தம் குறிக்கிறது.
5: பாரத் பர்னிச்சர், பள்ளிமுக்க பேயாடு.
6: பாரத் பர்னிச்சர், பள்ளிமுக்க பேயாடு.
7: போன் நம்பர் ஞாபகம் பரியா, ஞாபகம் பரியா.
8: என்ன பரே?
7: 90 72 503 503.
9: சிங்கமாசம் வரும்போது மாத்திரமானோ எல்லாருக்கும் ஓணம்? ஈ தமிழ் பாட்டு ஒன்னு கேட்கும்.